0: இத்தனைக்காக வந்துரு வந்துருக்கா சார். அடுத்து நீங்கள் சூஸ் வாங்கிக்கிறோம்.
1: Tokyo approach, orange line on 3 6 3 9 2 6 2
0: get 9 2 6 4 0 Orange line 3 6 Tokyo approach, runway change, Kerban year, Ruta Sango arrival, and expect tires to Zuru, runway 34 right approach.
1: Kerban, Ruta Sango arrival, expect tires to Zuru, runway 34 right approach, orange line on 3 6 3.
0: Orange Rana 616, descender maintain 4000.
2: 4000, Orange Rana 616.
0: Orange Rana 336, recreate to VMAS, descender maintain runway 200. Direct to VMAS, descender
1: runway 200, Orange Rana 336.
0: Orange Rana 616, entering 230.
2: Entering 230, Orange Rana 616.